0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலாக கணபதியே வருவாய் என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் டி ஆர் மகாலிங்கம்.

0: இதழும் உண்டு. ஐயப்பன் நாமம் அபயம், அபயம் என்றால் ஆடாத மனமும் உண்டு.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00. இனி பிற நிகழ்ச்சிகள் பற்றி அறிவோம். காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம். ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், யு பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். 7:50 செய்தி கதம்பம், 8:35 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு. இரவு 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
2: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
3: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
2: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று

0: நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணி.
1: திரையிசையில் தொடர்ந்து KJ யேசுதாஸ், S. ஜானகி குரல்களில் தெண்டலே என்னை தொடு படப்பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக சபாநாயகன் படத்திற்காக ஒலிக்கும் குரல் சஞ்சித் ஹெக்டே.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து தீரா காதல் படத்திற்காக ஒலிக்கும் குரல் சக்தி ஸ்ரீகோபாலன்.

0: தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் 5ஆம் தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: நேரம் 8:52:35. திரைக்காணத்தில் தொடர்ந்து குஷி படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஹேஷம் அப்துல் வஹாப்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில்

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பிரபல வீணை இசை மேதை ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்கள் 1922 செப்டம்பர் 23 ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய இசை குடும்பத்தில் பிறந்தார்.

வந்தார். அவருடைய தந்தை வீணை ஆச்சாரியா ஈமணி அச்சுதராம சாஸ்திரியின் அற்புதமான பயிற்சி, ஈமணி சங்கர சாஸ்திரியின் இசை மெல்லிசை கச்சேரிகளில் நுட்பமாக பிரதிபலித்தது. முற்றிலும் பாரம்பரிய பாணியில் வீணையில் அவரது லாவகமான வாசிப்பு கேட்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியதோடு ஈமணி அவர்களின் கச்சேரிகளை கேட்கவும் தூண்டியது. ஈமணி அவர்கள் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை முடித்த பிறகு சென்னையில் திரைப்பட உலகில் 10 ஆண்டுகளுக்கு மேல் இசை அமைப்பாளராக வலம் வந்தார். 1959 சென்னை அகில இந்திய வானொலியில் இசை தயாரிப்பாளராக சேர்ந்தார். விரைவில் அவர் தேசிய இசைக்குழுவின் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளராகவும் இசையின் தலைமை தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். வாத்தியவிருந்த எனும் வானொலி இசை கலைஞர்களின் குழுவினரை கொண்டு இவர் தயாரித்து அளித்துள்ள பல இசை வடிவங்கள் இவரது அபாரமான கற்பனைக்கு உதாரணமாக இன்றும் திகழ்கின்றன. இவர் மெட்டமைத்து தயாரித்த வாத்தியவிருந்த இசை அமைப்புகளில் ஆதர்ஷ சிகாரோகணம், ஸ்வரதரங்கிணி, தோடி, இந்து, பரத ஜோதி ஆகியவை குறிப்பிடத்தக்கன. கற்பனை வளத்துடன் கூடிய ராகாலாபனை, ஸ்வர பிரஸ்தாரங்கள் இவரது வீணை வாசிப்பின் சிறந்த அம்சமாகும். இந்தியா முழுவதும் இசை கச்சேரிகளை வழங்கிய ஈமணி அவர்கள் கிழக்கத்திய மேற்கத்திய இசை விழாக்கள், தான்சென் விழா, விஷ்ணு திகம்பர் விழா மற்றும் பல இசை மாநாடுகளிலும் பங்கேற்றது இசைத்துறையில் அவருக்கு தனித்துவத்தை பெற்றுத்தந்தது. அவரது சொந்த இசையமைப்பான கீர்த்தனைகள், ஜாவளிகள் மற்றும் பஜனைகள் அவரது தனி இசை நிகழ்ச்சிகளில் அடிக்கடி ஒலிக்கும். ஹிந்தி மற்றும் பிராந்திய மொழிகளிலும் அவரது இசை நாடகங்கள் மிகவும் பிரபலமானவை. அகில இந்திய வானொலியின் டாப் கிரேட் இசை கலைஞரான இவருக்கு சங்கீத நாடக அகாடமி விருது, சாகித்ய கலா பரிஷத் விருது, பத்மஸ்ரீ மற்றும் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டது. இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்களும் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். முதலில் தியாகராஜ நீ பாக்யமோ, சொந்த சாகித்யம், முகாரி ராகம், ரூபக தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர். ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி. ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி. ஏ. சுந்தரம் அவர்கள் கட்டம். தொடர்ந்து நமச்சிவாய சொந்த சாகித்யம், ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஈமணி சங்கரசாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்டோம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்களினி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

0: ஊரு விட்டு ஊரு வந்து படத்திற்காக ஒலித்த குரல்கள். இளையராஜா, எஸ் ஜானகி. தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
2: Bharat global businesses ke liye naye avsaron ka kendra ban raha. Isliye Make in India, Innovate with India, Scale for the world.
0: சுகமான ராகங்களில் அடுத்து எங்க சின்ன ராசா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
0: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
0: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ரை டிஎன்டி ஆப்ல

சுகமான ராகங்களில் அடுத்து எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் மனு சித்ரா.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: சுகமான ராகங்களில் நிறைவாக அம்மன் கோவில் கிழக்காலே படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.
4: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ எடுத்து ஒரு மாலை

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 ஆம் ஆண்டு 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை

பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதியன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100ஆண்டு பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வுபூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026ஆம் ஆண்டிலே முகம்மது கஜினி முதன்முறையாக சோமநாதர் ஆலயத்தை

தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1926 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்க

ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது, மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை, மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது, மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் 2 வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள்.
அவர்களுடைய சிறிய முயற்சி

வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மை பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்த்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும்

ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்துச் சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்கள்

அவர்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன்

0: தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூசிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தோன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000 மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 ஒலிபரப்பாகும்.
2: நேரம் 12:12. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். குரலமுதம் கேட்கலாம்.

ஒருவனுடைய பெருஞ்சிறப்பா மானம் கெடும் நிலை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? குறள் எண் 968 அதிகாரம் மானம்.

0: ஒருவனுடைய பெருஞ்சிறப்பாம் மானம் கெடும் நிலை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? குறள் எண் 968 அதிகாரம் மானம்.
1: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை வானொலி வழி தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். இனி பிற நிகழ்ச்சிகள் பற்றி அறிவோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை. பிற்பகல்

1:10 இசை மலர், ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், யு. பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் வி. விமலா அவர்கள் கோரும் கருத்துக்கள், 7:50 செய்தி கதம்பம், 8:35 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:08 18 நொடி. தொடர்வது திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம். துவக்கமாக பாமா விஜயம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், பி. சுசீலா, எல். ஆர். ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: நேரம் 12:21:03. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரை கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் வரிசையில் தொடர்ந்து பாசமலர் படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஜமுனா ராணி.

நேரம் 12:40. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். மெல்லிசை. துவக்கமாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல். காந்தி பாடலுக்கு இசை டி.ஆர். பாப்பா.

0: யகம் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: மெல்லிசையில் தொடர்ந்து வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல். காமகோடியன் வரிகளுக்கு இசை எல். வைத்தியநாதன்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்து வதரசனை, வாலாஜபேட்டை வெங்கடரமண பாகவதர் சாகித்யம், பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

இசை மலரில் இன்று ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து முந்து வேணுகா, தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம், ஆதிதாளம்.

நிறைவாக பங்குனி உத்திரம் விருத்தம் தொடர்ந்து வாய் நல்லா நாச்சியார் திருமொழி சிந்து பைரவி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். பருவராகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: திரைக்கானத்தில் அடுத்து மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடிய பாடல்.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: Bharat global businesses ke liye naye avsaron ka kendra ban raha hai. Isliye Make in India, innovate with India, scale for the world.
2: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.
3: எடுத்து வச்ச பாலும் நிறுத்தி வச்ச பாலும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் உரிமை கீதம் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்ற

0: வராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் 5 தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: நேரம் இப்பொழுது 3 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் ஒலிக்கின்றது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வேதம் புதிது திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்பவர் சித்ரா.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: पर्सनल लोन ऑफर
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மியாகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: திரைக்கானத்தில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்பவர் மனு.

0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: Bharat global businesses ke liye naye avsaron ka kendra ban raha hai. Isliye Make in India, innovate with India, scale for the world.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சங்கர் குரு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குரலில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஆனந்த் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடல் ஒலிக்கும் நேரம் 3:32.

0: பூவுக்கு பூவாரி மஞ்சம் ஒன்று, பொண்ணுக்கு பொண்ணாலும் இன்று.
1: அடுத்து ஒழிக்க வரும் பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திற்காக.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பாடு நிலாவி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்

0: Teams after advancing to semi-final. India is now on 11th position in medal tally with a total of 33 medals, including 4 gold, 14 silver and 15 bronze medals. The India Meteorological Department, IMD, has issued a red colour warning for very heavy rainfall over Uttarakhand and West Uttar Pradesh today. The weather agency has forecast heavy rainfall over Andaman and Nicobar Islands, Bihar, East Uttar Pradesh and Himachal Pradesh for the day. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இனி நேர்கள் கேட்கவிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சிக்கு முன்
2: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
3: Bharat global businesses ke liye naye avsaron ka kendra ban raha hai. Isliye Make in India, Innovate with India, Scale for the world.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
3: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है. इसलिए मेक इन इंडिया, इनोवेट विद इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
8: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், யு பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கணேஷ சரணம், பாபநாசம் சிவன் பாடல், திலங்கிராகம், ஆதி தாளம்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அனுதமா முரளி அவர்கள் வயலின், யு. பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ராரா ராஜீவ லோச்சன, ராகம் மோகனம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

நிறைவாக வாழிய செந்தமிழ் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல் மத்யமாவதி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர். அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டோம். அனுதமா முரளி அவர்கள் வயலின், யு. பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம்.

0: mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विथ इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: पर्सनल लोन ऑफर
3: மறுபடியும் இதையும் بلاக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் بلاக் தான். எவ்ளோ நம்பர்ஸ் தான் بلاக் பண்றது?
4: போன்ல بلاக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்சன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் بلاக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: The car you're driving, your phone, all your gadgets, the appliances that run your home, as well as the rocket that's headed to space right now, and the guns at the nation's borders. Chances are, it's all fully desi now. One factory became four, then many more. Electronics manufacturing has multiplied 6 times, mobile phones by 32 times, and an 84% rise in exports in 12 years, we've stamped Make in India on the global value chain.
1: भारत ग्लोबल बिजनेसेस के लिए नए अवसरों का केंद्र बन रहा है, इसलिए मेक इन इंडिया, इनोवेट विथ इंडिया, स्केल फॉर द वर्ल्ड.
2: पर्सनल लोन ऑफर
3: மறுபடியும் இதையும் بلاக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் بلاக் தான். எவ்ளோ நம்பர்ஸ் தான் بلاக் பண்றது?
4: போன்ல بلاக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்சன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் بلاக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: நிகழ்ச்சி நிரல் இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை வானொலி வழி தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் ஒலிபரப்பாகும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:35 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு ரேடியோஸ்கோப் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நள்ளிரவுக்கு பின் 12:10 ஸ்வர் தரோகர், 12:25 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், விஸ்வமோகன் பட் அவர்களின் மோகன வீண இசை, தொடர்ந்து KL சைகல் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம், புரசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகசுர இசை, ஏ சக்திவேல் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு, SP அனந்தபத்மநாபன் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் அமராவதி கத்தாலு வழங்குபவர் சத்யம் சங்கரமஞ்சி அவர்கள், பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.
7: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण.
8: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है. मैं हूं वैष्णवी. श्रोताओं, पर्यटन केवल एक जगह से दूसरी जगह घूमने का माध्यम नहीं है, ये लोगों को अलग अलग संस्कृतियों और

0: கனிந்த வாழ்வு.
1: முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அணு அளவு வந்தபாசத்தை குறைத்து கொண்டால் மலையளவு நிம்மதி கிடைக்கிறது என்பது அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.

இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதைக் கண்டு நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பற்றி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் விரயமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான். நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுகுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலிட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான். இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை. முன்காலத்தில் வாழ்க்கை முறையை நான்கு பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்ற நிலையில் பொறுப்புகளை அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைத்துவிட்டு முதியவர்கள் வனத்திற்கு சென்று அமைதியான சூழலில் தவ வாழ்க்கை மேற்கொள்வது ஆகும். இதே கருத்தைத்தான் மாடர்ன் சைக்காலஜியும் வலியுறுத்துகிறது. வனவாசம் மேற்கொள்வது இக்காலகட்டத்தில் இயலாத ஒன்று என்றாலும் வீட்டில் இருந்து கொண்டே வானப்பிரஸ்த வாழ்வு வாழலாம். ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அணு அளவு வந்தபாசத்தை குறைத்து கொண்டால் மலையளவு நிம்மதி கிடைக்கிறது என்பது அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.

இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதை கண்டு நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல், இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பற்றி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் விரயமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான்.

நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலிட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான். இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தெரியாத இடத்தில் முதலீடு செய்வது ஏற்கத்தக்கது அல்ல. நிறைய பணம் கிடைத்து நாம் தம்ளர் தம்ளாக நெய் குடிக்க முடியுமா அல்லது சீட்டாக வாங்கி சாப்பிடத்தான் முடியுமா? இரண்டும் இல்லை. டாக்டர் சிபாரிசு செய்த கஞ்சியை குடித்து கொண்டு கிடைக்கிறோம். வட்டி குறைவாக கிடைத்தாலும் நம் வங்கியிலேயே எப்படியில் போடலாம் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. உயிர் எழுதி வைக்க வேண்டும் என்றால் உடனே நம் வீட்டு வாசற்படிக்கு யம தர்மராஜன் வந்துவிட்டதை போன்று சிலர் பதறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். நமக்கு பயன் தருவது அல்ல இந்த உயில். நம் காலத்திற்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவப் போவதுதான் இந்த உயில். ஆகவே தக்க நபர் உதவி கொண்டு உயிர் எழுதி வைக்க வேண்டும். இதில் தவறேதும் இல்லை, குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு, வாழ்நாள்

சான்றிதழ் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட், பென்ஷன் புத்தகத்தின் முதல் பக்கம், பேங்க் பாஸ்புக்கத்தின் முதல் பக்கம், டாக்டரின் பிரிஸ்கிரிப்ஷன் போன்றவற்றிற்கு குறைந்தபட்சம் 5 காப்பியாவது நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய போட்டோக்களும் இருக்க வேண்டும். திடீரென்று இவற்றில் ஏதாவது ஒன்றை கேட்டால் நம்மால் ஜெராக்ஸ் கடைக்கும் போட்டோ ஸ்டுடியோக்கும் ஓட முடியாது. அடுத்து நாம் வெளியில் செல்லும்போது நம் ஹேண்ட்பேக்கில் பணத்தோடு இருக்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம். நம் பெயர், விலாசம், ஃபோன் நம்பர், நாம் யாருடன் இருக்கிறோமோ அவர்களை பற்றிய இதே மாதிரியான தகவல்கள் இவற்றை ஒரு மெல்லிய அட்டையில் எழுதி ஹேண்ட்பேக்கில் வைத்திருங்கள். பேப்பரில் எழுதி வைத்து கொண்டால் அது சீக்கிரம் கசங்கி விடுகிறது. மேலும் நமது இரத்தம் எந்த வகையைச் சேர்ந்தது என்று தெரிந்தால் அதையும் சேர்த்து வைத்து கொள்ளலாம். வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்ட பெற்றோர்களுக்கான செய்தி இது. நாம் வசிக்கும் வீட்டை தவிர மற்ற வீடு, நிலம், பிளாட் போன்றவற்றை விற்றுவிட்டு ரொக்கமாக மாற்றி வங்கியில் போட்டு வைக்க வேண்டும். இதுதான் நம் குழந்தைகளுக்கு நாம் செய்யும் உதவி. அவர்கள் 3 வார லீவில் அல்லது 4 வார லீவில் இந்தியா வருகிறார்கள். நண்பர்களை சந்திக்க வேண்டும், உறவினர் வீடுகளுக்கு செல்ல வேண்டும், குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கும்பிட வேண்டும் என்று பல வேலைகள் அவர்களிடம் இருக்கின்றன. இந்த குறுகிய காலத்தில் அவர்களால் வீட்டையோ நிலத்தையோ எளிதாக விற்க முடியாது. எனவே குழந்தைகளுக்கு அதிக சிரமம் தராமல் இருக்க யோஜனை தரப்பட்டது. பேங்கில் நாமினேஷன் தரவும் மறக்க வேண்டாம். நம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் 4 அங்குல நீளமே உள்ள நாக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நாக்கின் உதவியின்றி உணவு கட்டுப்பாடு இயலாது. சமூகத்தில் நமக்கு நல்ல பெயரை வாங்கி தரும் இதே நாக்குதான் கெட்ட பெயரையும் வாங்கி தருகிறது. உறவினர்கள் நம்மை விட்டு விலகி செல்வதற்கு காரணமாகவில்லை இதே நாக்குதான் அவர்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு மரண தண்டனையும் கூட வாங்கி தந்து விடுமாம் பொல்லாத இந்த நாக்கு. நாக்கு பற்றிய ஒரு சிறியான ஸ்லோகத்தை இப்பொழுது பார்ப்போம். ஜிஹ்வாஹ்ரே வததி லக்ஷ்மீஹி ஜிஹ்வாஹ்ரே மித்ர பந்தவாஹா ஜிஹ்வாஹ்ரே பந்தன பிராப்திஹே ஜிஹ்வாஹ்ரே மரணம் த்ருவம். அடியனுடைய வயது ஒரு விஷயத்தில் தடையாக நின்று பின் விலகி போனது. என்னுடைய அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூனிவர்சிட்டியில் 2022 எம்ஏ திவ்ய பிரபந்தம் முடித்த பின் எம்ஏ சான்ஸ்கிரிட் படிக்க விரும்பினேன். அப்போது அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1/1/1944 அன்றோ அல்லது அதற்கு பின் பிறந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் என்றது. ஆன்லைனில் அப்ளை செய்ய வேண்டும். துரதிருஷ்டவசமாக நான் 1939 பிறந்துவிட்டேன். எனவே என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இன்வேலிட் என்றார்கள். மேலும் என் தந்தையின் ஃபோன் நம்பர் கேட்டார்கள். அவர் மறைந்து 56 ஆகின்றன. அந்த காலத்தில் ஃபோன் ஏது? அடியேன் 8 வரை மண்ணெண்ணெய் விளக்கில் ஹரிக்கேன் லைட் வெளிச்சத்தில் படித்தவள். 9 படிக்கும் பொழுதுதான் எலக்ட்ரிக் லைட் வந்தது. இது சம்பந்தமாக உதவி கேட்டு பல்கலைக்கழக அதிகாரிகளை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், இது ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒன்று, எங்களால் இதை மாற்ற முடியாது. நீங்கள் 1944 பிறந்ததாக டைப் செய்துவிட்டு எங்களுக்கு தனியாக 1939 பிறந்ததாக இமெயில் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்றார்கள். சரி, தந்தையின் ஃபோன் நம்பருக்கு என்ன செய்வது? தந்தையின் ஃபோன் நம்பர் 000 என்று 10 டைப் அடிக்க சொன்னார்கள். அவ்வாறே செய்தேன். அதுபோல செய்தவுடன் என் விண்ணப்பம் ஏற்கப்பட்டது. கடவுள் அருளால் பரீட்சை எழுதி பாஸ் செய்து வடபழனி நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் எம்ஏ சான்ஸ்கிரிட் பட்டம் பெற்றேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடமைகளை முடித்துவிட்ட திருப்தி, வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போட்டு போராடியதால் ஏற்பட்ட முதிர்ச்சி அனுபவம், வேலை அதிகம் இல்லாததால் கிடைக்கும் அதிக நேர பொழுது, பொறுப்பு இல்லாததால் கிடைக்கும் சுதந்திரம் நிம்மதி, இவைதான் முதுமையில் கிடைக்கும் வரப்பிரசாதம். இவற்றை நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் துன்பம் தலை காட்டாது. தியானம் செய்வது, ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை படிப்பது, சொற்பொழிவுகளை கேட்பது, பஜனை செய்வது, பக்தி பாடல்களை பாடுவது, கற்றுக்கொள்வது, வழிபாட்டு தலங்களுக்கு போவது என நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொன்னான நேரத்தை செலவிட பழக வேண்டும். ஒரு முதியவர் மரணப்படுக்கையில் இருந்தார். அருகில் இருந்தவர்கள் இறைவனின் நாமம் சொல்லும்படி அவரை வற்புறுத்தினார்கள். அவர் வாயை திறக்கவே இல்லை. அப்பொழுது ஒருவருக்கு ஒரு யோஜனை உதித்தது.
முதியோருடைய கடைசி மகனின் பெயர் நாராயணன். அவனை முன்னே நிறுத்தி இவன் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார்.

பார்த்தார்கள். முதியவரும் ஆம் என்ற பாவனையில் தலையை அசைத்தார். இவன் யார் என்பது அடுத்த கேள்வி. நாராயணன் என்று சொல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் முதியவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் கடைசி மகன் என்றார். மருகணம் உயிர் பிரிந்தது. இதைத்தான் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. சினிமாவில்தான் முதியவர் முழு மேக்கப்போடு படுக்கையில் படுத்திருப்பார். ஏழு எட்டு பக்கம் வசனம் பேசிவிட்டு ஒரு கையை தொப்பந்து கீழே போட்டுவிட்டு தலையை ஒரு பக்கமாக தொங்க விடுவார். அவர் இறந்து விட்டாராம். இதை குறிக்கும் வகையில் அகல் விளக்கு அணைக்கப்படும். இது சினிமாவில் நாம் காண்பது. இவ்வாறு நிஜ வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டால் சந்தேகம்தான். இறக்கும் தருவாயில் இறைவனின் திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்பொழுது என்ன நிலையில் இருப்போமோ தெரியாது. ஐயோ என்று புலம்புவோமா? அருகில் உள்ளவர்கள் மீது அனாவசியமாக எரிச்சல் படுவோமா? யாரையாவது திட்டுவோமா? அல்லது நினைவற்றி கிடப்போமா? தெரியாது. அதற்கு என்ன பண்ண வேண்டும்?

என்று பெரியாழ்வார் கூறுகிறார். அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கையில் உன்னை நான் நினைப்பேனோ மாட்டேனோ? இறைவா, நான் இப்பொழுது கூறுவதையே கணக்கில் வைத்துக்கொள். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்கிறார் பெரியாழ்வார். பயதாவதை பயத்துடன் பார்க்காமல் கருணையுடன் நன்றியுடன் எதிர்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கையின் கோட்பாடுகள் நம் கைகளிலேயே தான் உள்ளன. மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ச்சியுடன் மறைவோம். வண்டி மலைக்கு சென்றதும் பாதை தெரியும். இது முதியவருக்கான மகிழ்ச்சியின் மந்திர சொல்.

0: முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

நேரம் இப்பொழுது 7:39:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு. திரை இசை கேட்கலாம். பூவிழி வாசலிலே திரைப்படத்திற்காக KJ சுதாஸ் சித்ரா பாடிய பாடல்

0: திரைசை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு. நேரம் இப்பொழுது 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதம் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது தர்மபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், வளரிளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே ஊட்டச்சத்து, நல்வாழ்வு, சுகாதார பழக்க வழக்கங்களை வலுப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2026 செப்டம்பர் மாதம் 9வது ஊட்டச்சத்து மாதம் தொடங்கியுள்ளது. அங்கன்வாடி மையங்களின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிறது இந்த மாதம். ஊட்டச்சத்து குறைபாடு சவாலை எதிர்கொள்ள 2018 மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்து இயக்கம் போஷன் அபியான் தற்போது மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து 2.0 இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதம் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் ஊட்டச்சத்து மாதம் 5 முக்கிய முன்னுரிமைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. சரிவிகித உணவு, போதுமான புரத சத்து உட்கொள்ளலை அதிகரித்தல், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், உள்ளூர் உணவுப் பொருட்களை கொண்டு அங்கன்வாடி மையங்களில் சமைக்கப்பட்ட சூடான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தரமாகவும் சுகாதாரமாகவும் வழங்குதல் ஆகியவை இதில் முதன்மையானவை. புதிதாக அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மேலாண்மை குழுக்கள் உணவு பட்டியல் பலகைகள் மூலம் சமூக பங்களிப்பையும் வெளிப்படைத் தன்மையையும் உறுதி செய்தல், ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு, கல்வியின் அடிப்படை தூணாக அறிவாற்றல் வளர்ச்சி, ஊட்டச்சத்து இணைத்தல் ஆகியவையும் இதில் அடங்கும். இத்துடன் தாய்மார்களின் ஊட்டச்சத்து ஆதரவுக்கான பிரதமரின் மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 10வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதும்

0: முக்கிய குறிக்கோளாக உள்ளது. ஊட்டச்சத்து மாதத்தை ஒட்டி நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து விளக்குகிறார். தருமபுரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்த பிரியா.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறையின் கீழ் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் போஷன் மா, அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. அதுல இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரை இந்த போஷன் மா செலிப்ரேஷன் நடத்திட்டு இருக்குங்க. ஆங்காங்கே அனைத்து இடங்கள்லயுமே இந்த போஷன் மா குறித்த விழிப்புணர்வுகள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமா இந்த ஆண்டுக்கு கருப்பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படின்றதுதான் முக்கியமான கருப்பொருள். சோ அந்த கருப்பொருளின் கீழல 5 வித்தியாசமான தலைப்புகள்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோ முதல் கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு வகைகளோட பன்முகத்தன்மை மற்றும் போதுமான புரதச்சத்து. உணவு வகைகள்ல எல்லா வகையான உணவுகளையும் உட்கொள்ளணும், எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அடங்கிய உணவுகளா எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துற நோக்கிலையும், புரதச்சத்துனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு அளவு போதுமானதா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது வகையும் எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இரண்டாவது கருப்பொருளா அங்கன்வாடி மையங்கள்ல சூடான சமைத்த உணவு, அதாவது அங்கன்வாடி மையங்கள்ல ஹாட் குக்டு மீல்ஸ் சொல்லுவோம். அங்கன்வாடிக்கு வர குழந்தைங்களுக்கு மதிய உணவு சூடாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் சுவைமிக்கதாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து மூணாவதா என்ன கருப்பொருள்னு பாத்தீங்கன்னா, சமூக பங்கேற்பு, சமூகத்தின் உரிமை, பொறுப்புணர்வு தொடர்பான அடுத்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது நான்காவது கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கால தூண்டுதல், அதாவது குழந்தையோட பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் சொல்லுவோம். சோ 5 வகையான வளர்ச்சியும் அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான ஊட்டச்சத்து கிடைக்க வைக்கிறது, ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள், பிளஸ் நம்ம தூண்டுதல் செயல்பாடுகள் செய்யறதன் மூலமா அந்த குழந்தையோட 5 வகை வளர்ச்சியையுமே அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான தூண்டுதல் செயல்பாடுகளுக்கான உதாரணங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் நம்மளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சோ 5வது இறுதியான கருப்பொருளா என்ன சொல்லிருக்காங்கன்னா, PMMBY சொல்லுவோம், அதாவது பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனான்னு சொல்லிட்டு, தாய்மார் நலனுக்கான பணப்பரிமாற்றம், இது தொடர்பான விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையிறது, அது மாதிரியான முக்கியமான கருப்பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ஆண்டிற்கான போஷன் மா நிகழ்ச்சி இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் ஆங்காங்கே அவங்கவுங்க கிராமப்புறத்துல அவங்கவுங்க பயனாளிகளோட நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்க. இது மட்டும் இல்லாம வட்டார அளவிலையும் சரி, தொகுதி அளவிலான சரி, அங்கங்கே நமக்கான ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிளஸ் பள்ளிகள் கல்லூரிகள் இது மாதிரியான நம்மளுடைய வளரும் தலைமுறையினரை நோக்கியே நம்மளுடைய ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடுற மாதிரி இந்த ஆண்டும் போஷன் மா செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ பொதுமக்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில கொடுக்க வழங்கப்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
3: உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாற்று பின்னணி ஆகிய அனுபவங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதனை உணரவும் அனுபவங்களை பெறவும் அர்த்தமுள்ள பயணங்களை மேற்கொள்வதை உணர்த்தும் நாளாக இந்த உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகிறது என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பத்தில் உலக தரத்திலான நிறுவனமான இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனமானது IIT மற்றும் IIM நிறுவனங்களுக்கு இணையானதாகும். மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்நிறுவனத்தை நிறுவ மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மற்றும் அம்மாநில அரசுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம், மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது. 2 வாரங்களுக்கு மேலாக இருமல் இருந்தால் அதனை பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது என்றும், உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும், அது காசநோயின் அறிகுறியாக இருக்கக்கூடும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காசநோய் இருப்பது ஒருவேளை கண்டறியப்பட்டால் மருத்துவர்கள் அளிக்கும் மருந்துகளை சரிவர எடுத்துக்கொள்ள வேண்டும். சிகிச்சைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்துவது காசநோய் குணமாவதை தடுப்பதோடு அதன் தீவிரத்தன்மை அதிகமாகவும் வாய்ப்புள்ளது என்று அந்த அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
4: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்துக் கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது.

நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்ட காலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 ஆம் ஆண்டு 13ஆம் தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26ஆம் தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டுமக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன். se.census.gov.in குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2 கோடி 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள்

மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி என்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100ஆண்டு பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026ஆம் ஆண்டிலே முகம்மது கஜினி முதன்முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026ஆம் ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025ஆம் ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடு பொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா

சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மொடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மொடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மொடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மொடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மொடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ. செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டுமக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை. நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமை

அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகளெல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசாமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாங்குகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்த்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டுமக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் 1000க்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் 1000க்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்து செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவர்

அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்து செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று

சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கரிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக்கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டு தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப்போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது.

0: கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
3: நேரம் இப்பொழுது 8:34:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு.
4: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
5: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை கிழக்கு வாசல், சத்திரியன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: கீதா காமாடிலிருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பாய் அபினீத் சுக்லா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் செட் 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ், 2019 பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக் அண்ட் ஆபரேஷன் சிந்தூர் இன் 2025 ஆர் போல்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி டுவர்ட்ஸ் டெரரிசம். The Prime Minister was addressing the nation in his Mann Ki Baat program on Akashvani.
1: 10 वर्ष पहले 28-29 सितंबर 2016 को भारतीय सेना ने पाकिस्तान में आतंकी ठिकानों पर सर्जिकल स्ट्राइक की थी. सर्जिकल स्ट्राइक ने डंके की चोट पर पूरी दुनिया के सामने भारत की आतंकवाद विरोधी नीति का एक नया उदाहरण प्रस्तुत किया था. बीते एक दशक में बालाकोट की एयर स्ट्राइक से लेकर ஆபரேஷன் சிந்தூர் தக் பாரத் நே பார் பார் யே ஸ்பஷ்ட சந்தேஷ் தியா ஹை கி அகர் ஆதங்கவாதி பாரத் பர் ஆங்க் உடாயேங்கே தோ உஸ்கா கராரா ஜவாப் தியா ஜாயேகா. அப் ஆஜ் கா பாரத் ஆதங்கவாத் கே கிலாஃப் ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி லேகர் சல் ரஹா ஹை.
0: ஸ்பீக்கிங் அபௌட் சென்சஸ் 2027, மிஸ்டர் மோடி செட், டேட்டா ஃப்ரம் மோர் தென் 32 க்ரோ ஃபேமிலிஸ் ஹஸ் ஆல்ரெடி பீன் ரெக்கார்டட் சோ ஃபார். ஹி அர்ஜ்ட் பீப்பிள் டு பார்ட்டிசிபேட் இன் த டிரைவ் and use self-enumeration facility. Mr. Modi also called for greater public participation in cleanliness drives ahead of the birth anniversary of Father of the Nation, Mahatma Gandhi, on the 2nd of October. He said, millions of young people have pledged to stay away from drugs under the Nasha Mukt Yuva Abhiyan. He called for collective efforts to build a drug-free youth and announced health checkups and meditation camps as part of the 100-week campaign. The proposed 3-day nationwide bank strike, which was to begin from today, has been deferred. It was confirmed by All India Bank Employees Association AIBEA. The decision in this regard was taken following an agreement with the Indian Banks Association. In a social media post, the AIBEA has stated that this decision was taken after a meeting held between the Indian Banks Association and the United Forum of Bank Unions UFBU on the issues related to the strike. External Affairs Minister Dr. S. Jaishankar has said, India and Canada are preparing to take their bilateral relationship to a higher level. He met Canadian Foreign Minister Anita Anand on the sidelines of the United Nations General Assembly in New York. In a social media post on X, Dr. Jaishankar described the discussion as very productive, adding that both the countries are working to strengthen ties. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will inaugurate a 2-day national conference on agriculture for Rabi campaign 2026 in New Delhi today. The Agriculture Ministry said in a statement that the 2-day conference will focus on strengthening center-state coordination and evolving a coordinated, outcome-oriented strategy for enhancing agricultural production, productivity, sustainability and farmers' incomes. The Supreme Court will hear a plea today challenging the centre's decision to impose a merchant discount rate, that is MDR, on specified UPI person-to-merchant transactions of over 2,000 rupees. Ending nearly 6 years of fully free UPI payments, the government has introduced a 0.4% fee on transfers of over 2,000 rupees made to merchants through the UPI platform from October the 15th, while explicitly ring-fencing everyday person-to-person transactions and small payments from any charge. The MDR will be capped at 300 rupees for payments of 75,000 rupees and above. India has secured the 10th position at the 48th World Skills Competition in Shanghai, China. Ministry of Skill Development and Entrepreneurship informed that India won 6 silver medals and 20 medals for excellence at the competition. World Skills is the world's leading international skills competition, bringing together young professionals from participating countries and regions to demonstrate excellence across a wide range of vocational and technical skills. At the Asian Games in Japan, India's NC Sojan Edapilli has won the silver medal in the women's long jump at Aichi Nagoya in Japan yesterday. Sarvesh Kushare won silver medal in men's high jump. Currently, India is at 12th position in medal tally with a total of 37 medals, including 4 gold, 16 silver and 17 bronze medals. And that is the end of this news bulletin.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில் அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை. இதில் பணத்தோட்டம், தேன்நிலவு, பெரிய இடத்து பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலி விழா வருவது பணத்தோட்டம் படத்திலிருந்து பாடல்கள்.

என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே.

பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து

நேரம் 2:23. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் அடுத்த திரைப்படம் பூக்காரி திரைப்படத்திலிருந்து. எல்ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் ஜானகி என தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படமாக ஒலிக்கவிருப்பது அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல்களில் எல்லாரீஸ்வரி குரல்களில் பாடல்கள்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து மனோரமா குரலிலும், அதனைத் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன், ஜெயலலிதா குரல்களிலும் பாடல்கள்.

3:23. இனிய ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே எல் சைகல் அவர்களின் குரலிசை கேட்கவிருக்கிறோம்.

4:25. அடுத்ததாக யோச்சன கமல என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, தர்பார் ராகம், ஆதி தாளம்.

தொடர்ந்து வாச தோணு என தொடங்கும் ஹரிகேசவநல்லூர் பாகவதர் சாகித்யம் கர்ணரஞ்சினி ராக

பொங்கு மங்கலத்தின் இன்றைய நிறைவாக வாசுதேவயானி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதித்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று புரச ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஏ சக்திவேல் அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில் திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்தும் தொடர்ந்து சிவகவி திரைப்படத்திலிருந்தும்

இனிமையான காலை பொழுதில் 5:24 அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து சிவாஜி கணேசன், டி ஆர் மகாலிங்கம் குரல்களில்

நாடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள். தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள். தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள். தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள்.

வீட்டில் தொல்காப்பியம் வீட்டிற்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும் பாட்டிசையும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும்.

காலை 5:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. அடுத்ததாக அப்பா டாடா திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்